மஜாரு அப்பளாலும் புலிஹோர தப்பளாலும் மஜாரு அப்பளாலும் புலிஹோர தப்பளாலும் வசாரே பாயசாலு.